0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: மாரோதஞ்ச

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் வேத மந்திரம். தி டைட்டில் இஸ் சிவ சுப்பிரபாதம், பிரசன்டட் பை வேதமந்திரம் .com டீம். ஓம் நம சிவாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆகி அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்கப்பட்டது திருமுறை இசை. தலைப்பு பண்ணின் தமிழ் இசை. பாடல் அச்சோபதிகம். பாடியிருப்பவர் வேதாரண்யம் முத்துக்குமார சுவாமி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

மாணிக்கவாசகர் சுவாமிகளுடைய அச்சோபதிகம் திருவாசகம். முத்தி நெறியறியாத முக்கரோடும் இயல்வேனை பத்தி நெறி அறிவிக்கு பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கியனையாண்ட சித்தமலம் அருவித்து சிவமாக்கியனையாண்ட அத்தஞ்சன க

பாட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன் உஞ்சேன் நான் உடையானே அடியேனை வருக என்று.

மையலிலே தாழ்ந்து விழக் கடவேனை பையவே கொடு போந்து ஆசம் எனும் தாழ் உருவி உய்யும் நேரி காட்டு வித்திட்டு

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஸ்ருதியாஷ்டக பிராரம்பஹ.
2: ஓம் அர்ஜுனஸ்வாதுருத்திகாஹ நக்ஷத்திரம் தேவமிந்திரியம் யமாதாங்கிலக்ஷணம் கவிராசஞ்சோதனம் சத்யபாந்தரஸ்மயோ யஸ்ய கேசவஹ யஸ்யேனாவிஷ்டா புவனானி சர்வாஹ சகத்யகாபிரதகம் வதானஹ அர்ஜுனா தேவஸ்ய விஜயதுதாது சஜாபதேவோஹினீவேதபத்னேஹ விஸ்வரூபாகிரபதே சித்திரபானுஃ காரணோ யஜ்ஞஸ்து விஜயதுதாது யதா ஜீவேம சர்வஸ்தவீராஹ.

ஜன்னதஸ்யாஸ்த்யதோ நாஹம் தத்தத்பாவ சுப்தி சமயே சித்தாத்ம சத்பாவதஹ கோஹம் பாவயுத குதோ வரதியா திருஷ்ட்வாத்மனிஷ்டாத்மனாம் சோஹம் ஸ்ஃபூர்த்திதயாருணாச்சல சிவ பூர்ணோ விபாதி ஸ்வயம் கருணாபூர்ணசுதாப்தே கபளித கன விஸ்வரூப கிரணாவல்யா அருணாச்சல பரமாத்மன் அருணோபவ சித்தகஞ்சசுவிகாசாய த்வய் அருணாச்சல சர்வம் பூத்வா ஸ்தித்வா ப்ரலீனமேதச்சித்ரம் ஹ்ருத்யஹமித்யாத்மதயா நிர்த்யசிபோஸ்தே வதந்தி ஹ்ருதயம் நாம அஹமி.

0: கிஞ்சின்ன வித்யதே.
1: ஸ்கந்த மகாபுராணம் மகேஸ்வர காண்டம் வித் இன் த செக்ஷன் 1 கேதார காண்டம் 10th சாப்டர் 62nd வேர்ஸ். ஸோ 10th சாப்டர் 62nd வேர்ஸ் இட் சேஸ் லிங்கமேவ பரம் ஞானம். த பராசக்தி அண்ட் பரமசிவா டுகெதர் இஸ் தட் லிங்கா அண்ட் தட் knowledge of linga is actually the highest. Param tapaha, the penance is the highest. Penance on that parashakti and paramashiva is the highest. Paro dharmo, the highest dharma. People talk of different dharmas, right? A school person, a person going to school, his dharma is to somehow try to get a good score, and a person who going to college will be the same, he will be having the same dharma. A housewife will be having a different dharma. A family man will be having a different dharma. But what is the highest dharma? Lingameva paro dharmo. Service to Parashakti and Paramashiva is the highest dharma. Lingameva paragatihi, the highest, the end of all, the goal of the Vedas and Upanishads is Mahadeva. Tasmal lingat parataram yaccha kinchinna vidyate. There is nothing that is higher than Parameshwara and Parashakti. Shreshtascha Vamadeva yanamo jeshta yanamak shreshta yanamo. Shreshta means the best. Tvameva hridayam tata. You are in the heart of all the living entities. ஆத்மா ச சர்வபூதானாம் சாங்கியே புருஷ உச்சியதே ரிஷபஸ்த்வம் பவித்ராணாம் யோகினாம் நிஷ்கலக்ஷிவா. மகாதேவா, யூ ஆர் பிரசன்ட் இன் த ஹார்ட் ஆஃப் ஆல் தி லிவிங் என்டிட்டீஸ். கிரகஸ்தஸ்த்வம் ஆஸ்ரமீனாம் ஈஸ்வரானாம் மகேஸ்வரஹ குபேர சர்வயக்ஷாணாம் க்ரதூணாம் விஷ்ணு உச்சியதே. ஸோ அமங் ஆல் த sacrifices, you are Vishnu, and among the Yakshas, you are Kubera. Among all the Rudras, you are Nilalohita Rudra. Among all the mountains, you are Meru. And among all the luminaries, you are Moon. Parvatanam Bhavan Merur Nakshatranam cha Chandramaha. This describes various things, various Mahadeva Sarvatvam basically. And here one point, another point to be noted is Yajnyo Vai Vishnu. The Vedas say Yajnyo Vai Vishnu. So that's why

பிரம்மா அண்ட் விஷ்ணு. தட்ஸ் வை த வேதாஸ் சே, ஆவோ ராஜா நமத்வரஸ்ய ருத்ரகம் ஹோதாரகம் சத்ய யஜகம் ரோதஸ்யோஹோ அக்னிம் புராதன யத்னோ ரசித்தா ஹிரண்ய ரூபமவசே கிருணுத்வம். தட் பர்சனாலிட்டி ஹூ இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் கோல்டன், ஹியர் ஆல்சோ சேஸ் ஹி, ஹியர் ஆல்சோ ஹிரண்ய, ஹிரண்ய ரூப, தட் கோல்டன் பர்சனாலிட்டி அலோன் இஸ் த ஆவோ ராஜா, த லார்ட், த கிங் ஆஃப் த சாக்ரிஃபைசஸ். அண்ட் தென் ஹிஸ் சர்வத்வம் இஸ் டிஸ்கிரைப்ட், யூ ஆர் த சூர்யா அமங் த பிளானட்ஸ், யூ ஆர் வசிஷ்டா அமங் த ரிஷிஸ். உபமன்யு மகர்ஷி சேஸ், அமங் ஆல் த டொமஸ்டிக் அனிமல்ஸ் யூ ஆர் த புல், புல் இஸ் ரெப்ரசன்ஸ் தர்மா, அண்ட் தர்மேஸ்வரா, த ஈஸ்வரா ஆஃப் தர்மா இஸ் மகாதேவா, தர்மா இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மகாதேவா, த புல் இஸ் த வாகனம் ஆஃப் மகாதேவா, வாகனம் ரிஷபோயஸ்ய வாசுகி கண்டபூஷணம். அமங் ஆல் த வேதாஸ் யூ ஆர் சாமவேதா, சாமவேதஸ்ச வேதானாம் யஜுஷாம் சதருத்ரியம், யஜுஷாம் சதருத்ரியம், அமங் ஆல் த யஜு, அமங் ஆல் த யஜுர் மந்த்ராஸ் யூ ஆர் சதருத்ரியம், சதருத்ரியம் உத்தமம், தெர் இஸ் நாட் அ ஹிம் ஈக்குவல் டு சதருத்ரியம். வித்யாசு ஸ்ருதி உத்கிருஷ்டா ருத்ர ஏகாதசினி ஸ்ருதௌ தத்ர பஞ்சாட்சரஸ்தத்ர சிவ இதி அக்ஷரத்வயம். ஸோ விச் மீன்ஸ் த ஹையஸ்ட் ஆஃப் ஆல் நாலேஜ் இஸ் வேதா, அண்ட் இந்த வேதா த சதருத்ரியம் இஸ் த ஹையஸ்ட், த எசன்ஸ் ஆஃப் தி வேதாஸ். தெர் இஸ் நாட் அ ஹிம் ஈக்குவல் டு சதருத்ரியம். மகாதேவா சேஸ் ஜஸ்ட் பை சாண்டிங் சதருத்ரியம் ஓ டியர் பார்வதி, ஒன் கெட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் சாண்டிங் ஆல் த 7 crore மந்த்ராஸ், சாண்டிங் இட் வித் த ஹோலி ஆஷஸ். Another place in Parashara Puranam, Parashara Maharshi says, without doing, without applying the ashes on the body and the forehead, one, if one chants the Veda mantras, one will never get the palan, one will never get the fruit. Basmadaranam alone is Vedoktam. Basmadarana sampanno mama bhuto bhavishyati. Just by wearing the basma, that devotee gets dear to me in course of time. மகாதேவா சேஸ், ஸோ யஜுஷாம், யஜுஷாம் உபமன்யு மகர்ஷி சேஸ், யஜுஷாம் சதருத்ரியம், அமங் ஆல் த யஜுர் மந்த்ராஸ் யூ ஆர் சதருத்ரியம். சனத்குமாரோ யோகானாம், அமங் ஆல் த யோகிஸ் யூ ஆர் சனத்குமாரா ஓடியர் மகாதேவா, அண்ட் அமங் ஆல் த சாங்கியா சாங்கியானாம் கபிலோஹியசி. சாங்கிய யோகம் வாஸ் கிவன் பை கபில மகர்ஷி, ஸோ அமங் ஆல் த சாங்கியாஸ் யூ ஆர் கபிலா. அமங் த மருத்ஸ் யூ ஆர் இந்திரா, அமங் த பித்ருஸ் யூ ஆர் தேவவிரதா, தேவரதா, தேவரதா இஸ் பீஷ்மா. Among all the regions, you are the ultimate abode, Brahma Lokam. So now we have to understand this Brahma Lokam, guys. Brahma, it doesn't say Brahma Lokam. Brahma means the supreme absolute truth. So the Lokam of that supreme absolute truth, that is Shiva Lokam. It doesn't say Brahma. So Brahma, Brahma, both are different. Brahma means Chaturmukha Brahma. Brahma means absolute truth. Atato Brahma Jignyasa. Let there be questions about the supreme absolute truth. So here Upamanyu Maharshi talks about Shiva Lokam, that is the Parakailasha, Mahakailasha, which is the highest world, Lokanam Gatinam Moksha Uchyate. And amongst all the creatures, amongst all the end of all the creatures, because the end goal of all the creatures in this universe is actually Moksha, I want emancipation, you are that emancipation personified. And then another thing is like, ஹிமவத்கிரி ஷைலானாம் ஹிமவான் கிரஹா. ஹி சேஸ் அமங் ஆல் தி மவுண்டன்ஸ் யூ ஆர் ஹிமவத், ஹிமவத்கிரி கன்யகாஹ. 25th verse of the Shiva Sankalpa Sooktam says, he is eternally with the daughter of the mountains. And then தீக்ஷிதோ விப்ரானாம் தீக்ஷிதோ த்விஜஹ. So here one point is made by உபமன்யு மகர்ஷி, தீக்ஷா is very important. The person who has taken Diksha is actually the most exalted among other Brahmanas. That's what here Upamanyu Maharshi says. Diyate cha Shivajnanam kshiyate Pashabandhanam. Because Diksha is like surrendering to a guru and hearing about Mahadeva. Samitpanihi Shrotriyam Brahmanishtam. Diyate tad Vijnanartham sa Gurumeva Abhigachet Samitpanihi Shrotriyam Brahmanishtam. One should go in a humble mood to a guru and get the knowledge of Mahadeva. Yasya deve parabhaktihi yata deve tata gurau. Last verse of the Shvetashvatara Upanishad. Guru is important. Taking a diksha is important to connect with Mahadeva. Some people say, okay, Dakshinamurti is my guru, I don't need a guru to attain Shiva. Very wrong. So here, Upamanyu Maharshi stresses on diksha. Very important point to be noted. And then you are the

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: இன்றைக்கு நம்முடைய அனுபவத்திற்கு இருக்கக்கூடிய திருவம்பாவை திருப்பாடல் 9வது திருப்பாடல், முன்னை பழம்பருக்கும் முன்னை பழம்பருளே, பின்னை புதுமைக்கும் பெற்றுமை பெற்றியனே, உன்னை பிறானாக பெற்றவன் சீரடியோம் முன்னடியார் தாழ்வணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே என் கணவராவார், அவர் உகந்து சொன்னவரை வகையே சொன்ன பரிசையே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியேல், என்ன குறையும் இலாமேலோர் இம்பாவா என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான பாடல். நாம் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு இந்த திருவம்பாவை கருத்துக்களை, திருவம்பாவையில் திருவடியார்கள் என்கின்ற இந்த கருத்துக்களை பார்க்கும் பொழுதே ஒரு சில குறிப்புகளை சொன்னேன். சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம், அடியாருடைய சேர்க்கையே நம்மை இறைவனிடத்திலே கொண்டு செல்லும். நம்மாலே இறைவனை அடைய முடியும் என்பது நிச்சயமாக முடியாது. இறைவனை இறைவனாலே அடைய முடியும், அந்த இறைவனை அடியவரால் மிக எளிதாக அடைய முடியும். இப்போ நாயன்மார்கள் பட்ட கஷ்டங்கள் நம்பப்பட வேண்டாம், அடியார்களை வணங்கினால் இறைவனை மிக எளிதாக அடைய முடியும். ஆனால் நாம நேரப்போய் இறைவனை அடைகின்றோம் என்று நினைத்தால் மிக கஷ்டம். வாழால் மகவறிந்து ஒட்டவல்லேன் அல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லேன் அல்லன், நாளாளில் கண்ணிருந்து கண் இடந்து அப்பவல்லேன் அல்லன். ரொம்ப அழகா பட்டியிருத்தார் பாடுவார். நம்ம பிள்ளைய கொய்து கரிசமைக்க நமக்கு மனசு வருமா? இல்ல நம்முடைய பெண்ணுக்கு அங்கே திருமணம் நடக்கக்கூடிய சமயத்துல கூந்தலை அறிந்து கொடுக்க மனசு வருமா? என்னுடைய கண்ணை பிடுங்கி எடுத்துக் கொடுக்க எனக்கு மனசு வருமா? எப்படி வர முடியும்? திருக்காலத்தி அப்பருக்கு என்று ஆறாவது. இறைவனிடத்துல போய் நேரடியா அனுபவிக்க வேண்டும் என்றால் நம்ம கட்டப்பட வேண்டும். ஆனால் அடியார்களிடத்திலே பற்றி கொண்டால் மிக எளிதாக அவனை அடைந்து விட முடியும். ரொம்ப அழகா இதுக்கு ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு சின்ன புழு, அதாவது ரெண்டு புழு வந்து ஒரு மலை உசரத்துல உட்கார்ந்து கொண்டிருந்துதான். உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல ஒரு புழு சொன்னதான், இன்னொரு புழு இடத்துல இந்த மாதிரி எதிர்த்த ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு நான் போய் சேரணும்னு. அது சொன்னா, அறிவு இருக்கா நீ அம்மம்மான்னு ஒரு நாள் நடந்தா வந்து என்ன ஆகும், ஒரு 10 அடி போவே அவ்வளவுதான். இந்த மலை எத்தனை 1000 அடி உயரம் இருக்கும், இன்னொரு மலை இப்ப இத்தனை கழிந்து அந்த 1000 அடி உயரம் இருக்கக்கூடிய இன்னொரு மலைக்கு போகணும்னு சொன்ன உன் வாழ்நாளே பத்தாதேன்னு. இப்போ என்ன பண்றது? சரி, அதுக்கு முடியாது, அதாலே முடியாது, அவ்வளவுதான். அப்போ ஒரு பெரிய ஹம்சபக்ஷியானது அங்க வந்ததான். அந்த ஹம்சபக்ஷியானது அங்கே இருந்து அடுத்த மலைக்கு தாவி செல்ல போகிறது. இங்க வந்து அமர்ந்தது, அங்கே செல்ல வேண்டும். இது என்ன பண்ணதான் புழு அழகான ஒரு ஐடியா பண்ணது. தன்னுடைய நோக்கத்தினாலே அந்த காலு மேல போய் என எரி அமர்ந்து கொண்டதான். ஹம்சபக்ஷியினுடைய காலிலே பற்றி கொண்டது. இப்ப என்னானது? ஹம்சபக்ஷி பறந்து சென்றது, நொடியிலே பறந்து சென்று அடுத்த மலைக்கு போய் நின்றது. இப்போ இந்த புழு தன்னுடைய பிரயத்தனத்தினாலே அடுத்த மலைக்கு போக முடியுமா? இந்த ஜென்மத்துல கிடையாது. ஜென்ம ஜென்மமா முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். அதே போலத்தான் நாமும் இந்த இறைவனை நம்முடைய தன்மையாலே அடைய முடியுமா? முடியாது. இப்போ ஹம்ச பக்ஷி போலே பரம ஹம்சர்களாக இருக்கப்பட்ட குருநாதனாக இருக்கப்பட்ட திருவடியார்களை நாம் பற்றி கொண்டால் இறைவனை மிக எளிதாக அடையலாம். அந்தமலையாக எதிர்த்த புறம் இருக்கிறான், அவனை எப்படி அடைய முடியும்? இந்த மர்க்கட நியாயம், மார்ஜார நியாயம் என்று சொல்வதைப் போலவே குரங்கு குட்டியானது எப்படி தன்னுடைய தாய் குரங்கை பிடித்துக் கொள்ளுமோ அதை போல பிடித்து கொண்டு விட்டால் அவன் என்ன செய்கின்றான், அந்த குரங்கு தாய் குரங்கானது அடுத்த இடத்துக்கு கொண்டு செல்வதைப் போலவே பூனையானது தன்னுடைய குட்டிகளை கவ்விக்கொண்டு வேண்டப்பட்ட இடத்துக்கு கொண்டு செல்வதைப் போலவே நம்ம நம்மை விட்டு அடியாருடைய திருவடியை அடைய வேண்டும், அவ்வளவுதான். இதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் நம்ம இந்த திருவம்பாவையிலே அடியார்கள் என்கின்ற தன்மையை பார்க்கின்றோம். அடியார்களுடைய நினைவுதான் நம்மை உயர்வடைய செய்யும், அதுக்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதுக்கு அப்புறம்தான் இறை நிலை, இறை நினைவு என்கின்ற தன்மையே வரும். இப்போ இந்த இடத்திலே பல அடியார்களையும் நம்ம பார்த்து வருகிறோம். மணிவாசக பெருமான் வியக்தமா வெளிப்படையா சொல்லக்கூடிய விஷயம், ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த இடத்துல உண்டு. எது? உன்னடியார் தாழ் பணிவோம். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன் அடியார் தாழ் பணிவோம், அங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்னவரிசே தொழும்பாய் பணி செய்வோம். ரொம்ப அற்புதமான வார்த்தை. வேற எனக்கு எதுவுமே வேண்டாம், மற்ற பெற்றனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் வைத்தேன் என்று இருக்கக்கூடியவர், வேறு எதையுமே நினைக்காத மாணிக்க வாசகர் இங்க என்ன பண்றார்னா, எம்பெருமானிடத்திலே ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். உன் அடியார் தாழ் பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், உன் அடியவர்களிடத்திலேயே நாங்கள் தாழ் அவர்களுடைய தாழையே வணங்குவோம். இதைத்தான் நான் என்ன பண்ணிக்கிறேன், முதல்ல இருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆங்கவர்க்கே பாங்காவோம், அவர்களுக்கு நாம் நண்பர்கள் ஆவோம் அல்லது உறவினர் ஆவோம். இவர் பெண் பாவனை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே அடுத்தது சொல்லுகிறார், அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இப்ப இந்த நான்கு வேண்டுகோள் வைக்கிறார். அப்படியே சரித்திரங்கள், நாயன்மாருடைய சரித்திரங்கள் எல்லாம் வரும். இன்னொன்று, நாயன்மார்கள் சரித்திரங்கள் மட்டுமல்ல, நாயன்மார்களோடு இருந்தவர்களுடைய சரித்திரமும் ரொம்ப முக்கியமானது இல்லையா? அவர்கள் இல்லாமல் சில எப்படி இருக்க முடியும்? தன்னுடைய தகவல் அந்த தமக்கையார் இல்லாமல் நாவுக்கரசர் பெருமான் சைவ நெருக்கி மீண்டிருக்க முடியுமா என்ன? அதே மாதிரி மங்கையர்க்கரசியார் இல்லாமல் நின்றசீர் நெடுமாற நிற்க முடியுமா என்ன? ஆக அடியவர்கள் அவர்கள் மூலமாக நாம் புது அடியவராக ஆகின்றோம். இது வந்து நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது திருத்தொண்டர் புராணத்துல. திருத்தொண்டர் புராணத்துல நாயன்மார் இல்லாதவராக ஆனால் நாயன்மார்களுடைய மனைவிமார்கள் மிகச்சிறந்த அடியார்களாக இருந்திருக்கின்றார்கள். நீங்க பார்க்கலாம், இந்த திருப்பாடலுக்கு அப்படியே ஒத்து வரக்கூடிய பல சரித்திரங்கள் உண்டு. குங்கிலியக்கலை நாயனார் மனைவியை பற்றி சொல்லும் பொழுது, வீட்டுல வறுமை சூழ்ந்தது, அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு, திருக்கடவுர் எம்பெருமானுக்கு குங்கிலிய தூபமே போட்டுக் கொண்டிருந்தார், இருக்கிற செல்வத்தை எல்லாம் கரைத்தார் அந்த, ஆனா அம்மா எதுவுமே வயது இறக்கவில்லை. அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார், தன்னுடைய தாலி கொடியையும் கழட்டி கொடுத்தார். வீட்டுல சாப்பிடுறதுக்கும் எதுவும் இல்லை, போய் ஏதாவது நெல்லாவது வாங்கி கொண்டு வாருங்கள் என்று அதையும் குங்கிலியம் வாங்கிட்டார் குங்கிலேக்கரைய நாயனார். இறைவன் அருள் செய்கின்றார். அப்ப சேக்கலார் பாடுவார், முதல்ல யாருக்கு கனவுல வந்தாராம், மனைவியினுடைய கனவுல தான் வருகிறார் சிவபெருமான். குங்கிலிய நாயனாருக்கு கலைய நாயனாருக்கு இங்க போகல, மனைவியினுடைய கணவன் வந்து தோன்றுகிறார். நற்றவ கொடியினார்க்கு கனவிடை நாதன் நல்க என்று சொல்லுவார். இப்ப அவருக்கு காட்சி கொடுப்பதற்கு முன்பாகவே தொண்டு செய்த குங்கிலிய கலையநாயனாருடைய மனைவிய சப்போர்ட், அவருக்கு உதவி புரிந்தவராக துணையாக இருந்த அவருக்கு இறைவன் காட்சி கொடுக்கிறார். இதே மாதிரி திருநீலகண்ட குயவனார் இருக்கிறார், அவருடைய மனைவியை பற்றி சொல்லும் பொழுது, திருநீலகண்டர் குயவனார் தவறான ஒரு வழிக்கு சென்று விட்டார். இரண்டாவது சரித்திரமே அதுதான், தெல்லைவாரந்தனரும் அடியார்க்கும் இடையே திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் என்று சொல்லுகின்ற பாடுவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்போ எம்மை தீண்டி வீராயின் திருநீலகண்டம் என்று சொன்னார். நம்மை என்றதால் எந்த மாதரையும் கனவில நான் மனத்தினாலேயும் திருண்ட மாட்டேன், உண்மை மட்டுமல்ல நான் யாரை, ரொம்ப அழகா பேசுறார், உன்னைன்னு சொல்லல உங்களைங்கிற ரொம்ப அழகான வார்த்தை அந்த இடத்துல வரும். அந்த தன்னுடைய மனைவியை பார்த்து உன்னைன்னு ஏகவச்சனம் சொல்லல, அவருக்கு பகுவச்சனம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்வார்களே, அது மாதிரி பன்மையிலே பெரியவருக்கு சொல்லுவோமே அது மாதிரி சொல்லுகின்றார், உம்மை என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுவார். அப்போ அந்த மனைவியாரை பற்றி சொல்லும் பொழுது எப்படி இருந்தார்களாம், கற்பூர மனைவியாரும் கணவனார்க்கு ஆன எல்லாம் பொற்புற மெய்யுறாமல் பொருந்துவ போற்றி செய்ய இப்புறம் ஒழிய தங்கள் இருவரும் வேறு வகி என்று பாடுவார் சேக்கலார் பெருமான். ஒரு குறை வைக்கல, அவ்வளவு அவருடைய திருத்தொண்டுக்கும் அவருடைய உலகாதைய வாழ்க்கைக்கும் தொடல் அவ்வளவுதான். ஆனா யாருக்கும் தெரியாதபடியாக மிக அழகாக தொண்டு சேர்ந்திருக்கின்றார். அன்னவரே எங்கனவராவார், அவர் உகந்து சொன்னபடியே தொழும்பாய் பணி செய்வோம். ரெண்டு சரித்திரமாச்சா, அடுத்தது பாருங்கள். அப்போது எழிகளாருடைய மனைவியை பார்க்கிறோம், மகன் இறந்து விட்டா, ஆனா அந்த மகன் இறந்து பட்டதை சொல்லல, ஏன் வந்திருக்கக்கூடிய அப்பர் பெருமானுக்கு மனம் வருத்தப்படுவாரே என்று கணவன் சொல்லாத பொழுது இவர் என்ன செய்கின்றாராம், வாய்மூடி இருக்கின்றாராம், வாய்மூடி நிற்கின்றார். அந்த மனைவியை விடவா சிறந்தவர், அன்னவரை உன்னடியா தாழ் பணிவோம், அங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எங்கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்னபரிச்சே தொழும்பாய் பணி செய்வோம். அடுத்த சரித்திரம் பார்க்கலாம், திருத்தொண்டருடைய மனைவி தன்னுடைய பிள்ளை சீராளனை அவர் பிடித்துக் கொள்ளுகிறார். எந்த பெத்த தாய்க்கு மனசு வரும்? யோசிச்சு பாருங்க, எந்த பெத்த தாய்க்கு மனசு வரும்? அவதான் சொல்றா, பள்ளிக்கு சென்றது கண்டான், அவன் நமக்கு ஒரே மகன், அவனை அமுது செய்யலாம் என்று சொல்லுகின்றார், கறிக்கு ஆக்கலாம் என்று. அவனுடைய தலையையும் கையையும், அவனுடைய கையையும் காலையும் பிடித்துக் கொள்ளக்கூடியவரே தாய் தான். ஏ கணவன் வழி அன்னவரே இங்கணவராவார், அவர் உகந்து சொன்னபரிசே தொழும் பாய்ப்பணி செய்வோம், இன்ன வகையே எமக்குங்கோன் நல்குதியேல். எத்தனை சரித்திரம் இதுல ரொம்ப அழகா அடுத்து, இது ரொம்ப பொருத்தமா இன்னொரு சரித்திரமும் வரும். செக்குலார் பெருமான் எவ்வளவு அற்புதமாக பாடுகிறார்னா, இதெல்லாம் நம்ம அவரவர்களுடைய பாவனையில கொஞ்சம் நினைச்சு பாருங்க. முன்னை பழம்பருக்கும் முன்னை பழம்பருடைய விண்ணை புதுமைக்கும் பெத்துமை பெற்றியனே, எல்லாத்துக்கும் கலாதீதனாக இருக்கப்பட்ட எம்பெருமானே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னை நாங்கள் பிரானாக பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே சிறந்த அடியவர்கள், நாங்கள் அடியவர்கள் சிறந்த அடியவர்கள், எவனுக்கும் அவன் தலைவன் இவன் தலைவன் என்று யாரையோ நாங்கள் தலைவனாக கொண்டிருக்கவில்லை, நான் உண்மையே பிரானாக பெற்றோம், ஆன காரணத்தினாலே நாங்கள் அடியவர்கள், சீரடியவர்கள், சிறப்புற்ற அடியவர்கள், நாங்க என்ன பண்ணுவோம், அதனால நாங்கள் தான் பெரிய அடியவர்கள், எல்லாரும் எங்காலும் காலில் வந்து விழுந்து நாங்க சொல்லல. இப்ப கொஞ்சம் யாராவது கோயிலுக்கு பல பேர் போக ஆரம்பிச்சாச்சு, நீங்க பாத்துருக்கலாம், அது ஒரு பெரிய கல்ட்டு மாதிரி. நான் பத்து தடவை மலைக்கு மலைக்கு போயிட்டு வந்தேன், இல்ல நான் வந்து இத்தனை வருஷம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன், உடனே என்ன பண்றேன், என் காலில் வந்து எல்லாரும் விடு, நான் தான் பெரிய ஆளு. கிடையாது, நாங்கள் அடியவர்களாக இருக்கிறோம், நாங்க என்ன பண்ணுவோம், உன்னடியார் தாழ் பணிவோம், அங்கவர்க்கே பாங்காவோம், அவருக்கு உறுதுணையாக இருப்போம், அவர்கள் என்ன செய்கின்றார்களோ அவர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம், அன்னவரே என் கணவர் ஆவார், அவர்கள்தான் எங்களுக்கு கணவனாக இருக்க வேண்டும், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய், நாங்கள் அடிமையாக தொழும்புன அடிமையாக நாங்கள் வேலை செய்வோம், அந்த தொழும்பாய் பணி செய்வோம், அந்த திருப்பணியை நாங்கள் செய்வோம். எப்படி ஒரு சரித்திரம் இந்த இடத்துல பார்க்கலாம், எத்தனையோ சரித்திரம் இப்ப உதாரணம் பார்த்தாச்சு, ஆனா ஒரு சரித்திரம் கொஞ்சம் விரிவா எடுத்து பார்க்கிறோம். விரிவான என்ன, நமக்கு இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம பார்க்கிறோம். இயற்பகை நாயனார் அவரை பத்தி சொல்லும் பொழுது, வேண்டும் வேண்டும் யாவையும் இல்லை என்னாதே கொடுக்கும் இயல்பினர் என்று, எது கேட்டாலும் கொடுப்பார், இங்க என்ன வேணும்னாலும் கேட்ட, கொடுக்கிறதுக்கு மனசு வர்றது ரொம்ப பிரியம், தானமும் தவமும் தரித்தல் அரிதே என்று அவை பாட்டி சொல்லுவார், கொடுக்கிறது பெரிய மனசு, வள்ளல், அதனால்தான் அவனை வள்ளல்னு சொல்லுகின்றான், யாரு எம்பெருமானை வள்ளல்னு சொல்றோம், அவன் வள்ளல் பெருமானாக இருக்கிறான், யாருக்கு கொடுக்க மனசு வரும், இல்லை என்ன யாருக்காவது கொடுக்கறதுக்கு மனசா, இவர யாரு என்ன கேட்டாலும் கொடுப்பாராம், அதனால்தான் இயற்கைக்கு மாறாக இருந்த காரணத்தினாலே அவருக்கு இயற்பகை நாயனார் என்று பேர் வந்தது. அவர் என்ன பண்றார், அவரிடத்திலே ஒரு வேதியன் தூர்தனாக சிவபெருமான் சோதிப்பதற்காக வருகிறார், வந்தவர் அங்கே நிற்கிறார், இவராக ஒருவர் வந்தார், சிவனடியார் வந்தார், அவர் எப்படி இருந்தார், சிவனடியார் சிவனடியார் அவர் எப்படி இருந்தார், எங்க அம்மா, எங்க அம்மா என்ன அழகா ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருந்தா தான் எங்க அம்மானு ஒத்துக்குவானா, இல்லைன்னா எங்க அம்மானு ஆகாதா, சிவனடியார் எப்படி இருந்தார், அவர் தூர்த வேடத்துல வந்தாரும் சிவனடியார் அடியார் தான், ஆன காரணத்தினாலே தூர்த வேடம், அதாவது ஒரு வஞ்சகனுடைய வேடமாக வருகிறார், வந்தவரிடத்துல உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் இயற்பகை நாயனார். அவர் கேட்டதை பாருங்க, அவர் என்ன கேட்டார், உன்னுடைய மனைவியை கொடுன்னு கேட்டார். கேட்ட உடனே நாம இருந்தா வெட்டி போட்டிருக்கோம், சரியா, இல்ல நம்ம கமெண்ட் எல்லாம் விதமா வரும், அதனால்தான் அவர்கள் அடியார்கள், நாம் எல்லாம் என்றைக்கும் மனம் படியார்கள், அவ்வளவுதான். இப்ப அவர் கேட்ட உடனே அவர் இவர் சொல்லுகிறார், இருந்ததை கேட்டீங்களேன்னாரான், கதுமென, அவர் இருந்ததை கேட்டீங்களா, இல்லாத ஒரு பொருளை கேட்டிருந்தா எப்படி கொடுக்கறதுன்னு தர்மாற்றம் வேண்டும், இப்ப என்னிடத்துல இருக்கிற பொருளை தானே கேட்டீங்கன்னு சொல்லி தன்னுடைய மனைவியார் இடத்திலே சென்று அவர் சொல்லுகிறார். இதே செக்குலார் பெருமான் சொல்லும்போது மனைவியெல்லாம் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள், அந்த இடத்துல கதுமென சென்று தம் மனை வாழ்க்கை கற்பின் மேம்படு காதலியாரை, அன்பு மிகச்சிறந்தவராக இருக்கின்றாராம், உன்னடியார் தாழ்மணிவோம், அங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எங்கவர் ஆவார், அவர்களிடத்துல மிக அன்போடு

0: மது மலர் குழல் மனைவியார் கலங்கி. ஏன் மதுன்னு சொல்லிருக்கலாமே, மது மலர் குழல், மது குழல்னு சொல்லிருக்கலாம். நன்றாக மலரை பூசி பூசி இந்த மதுவானது சேர்ந்திருக்கணும், மலர் குழல். இந்த மலர் என்பது இங்கே அவருடைய அன்பின் விகசித்து இருக்கக்கூடிய அவருடைய அன்பை சுட்டி காட்டுகிறது. அதான் அன்னவரே எங்கணவராவார், அவர் உகந்து சொன்னவரிசையே தொழும்பாய் பணி செய்வோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் சேர்க்கலாருடைய வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்க போனா இன்னைக்கு நம்ம பாட்டு முடிக்க மாட்டோம். ஆனா காரணத்தினால் அங்கிங்க குறிப்பாக சொல்லுகிறேன், மது அப்படின்னு சொல்லக்கூடியது இவர் கலங்கி நிற்கக்கூடிய தன்மை. ஆனால் ஆனந்தம் மனத்திலே அவர் சொன்னதை நாம் கேட்க வேண்டும் என்கின்ற மனத்திலே இருக்கக்கூடிய
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.

0: இனம் அக்னிர்னோ வம்சாத்தாஹோவராயிம் இகவத் வாமதேவ்யம் த்ருதீயம் அக்னிஸ்திக்மேன சோசிஷா இஹா எம் சத் விஷ்வன்யத்ரே நாமிஹா அக்னிர்னோ வம்சதா
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் வேத மந்திரம். தி டைட்டில் இஸ் சிவசுப்ரபாதம், பிரசன்டட் பை வேதமந்திரம் .com டீம். ஓம் நம சிவாய்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: நவ் வி வெல்கம் யூ ஆல் டு லிசன் தி கிரேட் வேதிக் சாண்ட்
2: சமக கணபாட.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், யூ ஆர் அபவுட் டு லிசன் பஞ்சவிம்சதி மூர்த்தம் தியான ஸ்லோகாஸ் பிரசன்டட் பாய் குளித்தலை ஆனந்த ஈசான சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய். தேங்க்யூ.
2: விஷாபரணமூர்த்தி தியானம் பானுனி பவேதக ரவண்ஹிணயனம் ஸ்யாத் ரக்ஷகர விஷபக்ஷண வரதஹஸ்தம் ரக்தவதனான்வித ஜ

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் வைதிக் சாந்தி மந்த்ரா பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ ஹரிஹரானந்த சாகர்ஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: தத்துவ ஜித்யாசு சஜ்ஜனோ மாதாவோ பெஹனோ, ஹம் லோக் வைதிக் சாந்தி பாட் கா விசார் கர் ரஹே ஹை. பாட்க்ரம் சே ஓம் பூர்ணமதஹ இதி சதுர்த்த சாந்தி பாட் கா விசார் கர் ரஹே ஹை, ஜிஸ்கா ஸ்வரூப் ஹை

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.